கேவி மனோகரன் சார் அவர்களே, தப்பா இருக்கக்கூடாது, பாட்டு எடுத்துடணும்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. பட் எனிவே, இட் இஸ் த கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் அமெரிக்கா டு த நேஷன் டு த இந்தியா டு த அண்டர்கிரவுண்ட் டு த வாட்டர். ஐ வுட் லைக் டு டெல் திஸ் இஸ் எ பியூட்டிஃபுல் சாங்.

மொபிடெல் 1278 வாசி டபுள் தின சூப்பிரிம் நான் ஸ்டாப் டேட்டா பேக்கேஜ் பேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப் சக மெசேஜர் சந்தா நான் ஸ்டாப் டேட்டா அமத்தர 10 GB எனி டைம் டேட்டா ஓனம ஜாலகத்த அன்லிமிடெட் கால்ஸ் தின 30 சந்தா தம்ம ரூபாய் 1278 க்ரீ லோட் கரானா.